ஆங்கிற்கு நியாயம் அதுண்டே நீ கண்டே நீ நெத்திக்கடன் காயம் ஒப்பு சேசினா தப்புலெண்ணிதே லோகம் படாபட் நட்டு விகிஞ்சி செப்பேத்தா குணபாடம் யாரே தெலுசுகோ தாரி மலுசுகோ அத்து மீரகு ஆ